0: ரிமகரி சகரி சனி ரி சனி தாப்பா
1: ரிமகரி சகரி சனி ரி சனி தாப்பா
0: பச சா சாரி சரி மகரி சகரி சனி ரி சனி தாப்பா
1: பச சா சாரி சரி மகரி சகரி சனி ரி சனி தா